0: நமஹ சிவாய. யூ ஆர் லிஸனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் shaivam.org. ஓம் நம சிவாய.
1: யஜ்ஞாய யஜ்ஞாவோ அக்னாயே கீரா கீரா ச தக்ஷாசே ப்ரவாய மாம்ருதம் ஜதாவேதசம் பிரியாமித்ரன்னாசம்சீசம் பாஹீனோ அக்னாயே காயா பாஹ்யோதாத்விதீயாயாஹீகேர்பேதஸ்ருபேருர்ஜாம்பதே பாஹீச்சாதஸ்ருபேர்வசோ ப்ருஹாத்பீரக்னேரச்சீபிஹி சுக்ரேனாதேவாசோசிஷா பாரத்வாஜசமீதா நோயா விஷ்ட்யாரேவாத் பாவகதிதிஹி த்வையாக்னிஷ்வாஹுதா பிரியாசாசந்தோஷோரயாஹ யந்தாரோயே மாகவனஜனானாம் உர்வந்தயந்தகோனாம் அக்னேஜரேதர்விஸ்பாதிஹி தபானோதேவாரக்ஷசாஹம் ஆசி திவாஸ்பாயோர்துரோனாயுஹு அக்னேவீவாஸ்வாதுஷசாஹ சித்ரம் ராதோ அமாத்யம் ஆதாஷூஷேஜதவேதோ வாஹத்வம் அத்யாதேவம் ஓஷர்புதாஹ த்வன்னாசித்ராவுத்யா வாசோராதாசிசோதயா அஸ்யாராயே த்வாமாக்னே ராதீரசி வீதாகாதந்தோச்சேதுநாஹ்வாமீத்ஸப்ராதாசி அக்னேத்ரதாருதாக்கவிஹி த்வமிப்ராசாசமிதானதிவஹ ஆவீவாசந்தி வேதசாஹ ஆனோ அக்னே வயோவ்ருதம் ரயிம்பாவாகசம்ஸ்யம் ராஸ்வாஜனோபமாதே பூரோஸ்ப்ருஹம் சோனீதே சூயாசஸ்தரம் யோ விஸ்வாதயாதே வசு ஹோதாமந்த்ரஜனானாம் மாதோர்நபாத்ரா ப்ராத்யமான்யஸ்மை ப்ரஸ்தோ மாயந்துக்னாயே.
2: ஓம் நம சிவாய. டியர் யூசர்ஸ் ஆஃப் shaivam.org, வி ஆர் வெரி மச் டிலைட்டட் டு லெட் யூ ஆல் நோ தட் டியூ டு த ஷவர் ஆஃப் கிரேஸ் ஃப்ரம் அல்மைட்டி லார்ட் சிவா அண்ட் தி கண்டினியூஸ் சப்போர்ட் ஃப்ரம் எஸ்டீம்டு யூசர்ஸ் லைக் யூ, அவர் shaivam.org வெப்சைட் ஹேட் பாஸ்ட் 26 சக்சஸ்ஃபுல் இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் இன் த வேர்ல்ட் ஆஃப் ஷைவம் அண்ட் இட் இஸ் ஆல் செட் டு சஸ்டெயின் த சேம் வித் லாட் மோர் நியூ ஃபீச்சர்ஸ் இன் த ஃபோர்த் கமிங் இயர்ஸ் ஆஸ் வெல். ஆடிங் டு தட், like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஔர்வஸ்ய வைதாரே சாமனே த்வே ஔர்வ ப்ருகுவதோ

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

நமஹ சர்வ பூதாய நமஹ விரூபாய நமஹ வாமனாய நமஹ நராய நமஹ லோகபாலாய நமஹ அந்தர்ஹிதாத்மனே நமஹ பிரசாதாய நமஹ அபயதாய நமஹ விபவே நமஹ பவித்ராய நமஹ மஹதே நமஹ நியதாய நமஹ நியதாஸ்ரயாய நமஹ ஸ்வயம்புவே நமஹ சர்வகர்மணே நமஹ ஆதயே நமஹ ஆதிகராய நமஹ நிதயே நமஹ சஹஸ்ராக்ஷாய நமஹ விஷாலாக்ஷாய நமஹ சோமாய நமஹ நக்ஷத்ர சாதகாய.

ராஜோதயாய நமஹ, கர்த்ரே நமஹ, மிருகபாணார்ப்பணாய நமஹ, கணாய நமஹ, மஹா தபசே நமஹ, தீர்க தபசே நமஹ, அத்ருஷ்யாய நமஹ, தனசாதகாய நமஹ, சம்வத்சராய நமஹ, கிருதாய நமஹ, மந்த்ராய

ஸ்பத்யாய நமஹ, வாதசனாய நமஹ, நித்யாய நமஹ, ஆஶ்ரம பூஜிதாய நமஹ, ப்ரஹ்மச்சாரிணே நமஹ, லோகச்சாரிணே நமஹ, சர்வச்சாரிணே நமஹ, சுசாரவிதே நமஹ, ஈஷானாய நமஹ, ஈஸ்வராய நமஹ, காலாய நமஹ, நிஷாசரிணே நமஹ, அநேகத்ருஷே நமஹ.

மகாகிரயே நமஹ, தன்வந்தரயே நமஹ, தூமகேதவே நமஹ, சூர்யாய நமஹ, வைஷ்ரவணாய நமஹ, தாத்ரே நமஹ, விஷ்ணவே நமஹ, சக்ராய நமஹ, மித்ராய நமஹ, த்வஷ்ட்ரே நமஹ, தராய நமஹ, த்ருவாய நமஹ, பிரபாசாய நமஹ, பர்வதாய நமஹ, வாயவே நமஹ, அர்யம்ணே நமஹ, சவித்ரே நமஹ, ரவயே நமஹ, த்ருதயே நமஹ, விதாத்ரே நமஹ, மாந்தாத்ரே நமஹ, பூதபாவனாய நமஹ, நீராய நமஹ, தீர்த்தாய நமஹ, பீமாய நமஹ, சர்வகர்மணே நமஹ, குணோத்வஹாய நமஹ.

நமஹ கிரிசம்சயாய நமஹ குலஹாரிணே நமஹ குலாகர்த்ரே நமஹ பஹுவித்தாய நமஹ பஹுப்ரஜாய நமஹ பிராணேஷாய நமஹ பந்தக்யை நமஹ விருக்ஷாய நமஹ நகுலாய நமஹ அத்ரிகாய நமஹ ஹ்ரஸ்வக்ரீவாய நமஹ மஹாஜானவே நமஹ அலோலாய நமஹ மஹௌஷதயே நமஹ சித்தாந்தகாரிணே நமஹ.

ாசுரமேஸ்வராய நமஹ சர்வதேவமயாய நமஹ அசிந்த்யாய நமஹ தேவாத்மனே நமஹ ஸ்வயம்பவாய நமஹ உத்கதாய நமஹ த்ரிக்ரமாய நமஹ.

அகவாய நமஹ, அவ்யயாய நமஹ, குரவே நமஹ, காந்தாய நமஹ, நிஜாய நமஹ, சர்க்காய நமஹ, பவித்ராய நமஹ, சர்வவாஹனாய நமஹ, ஶ்ருங்கினே நமஹ, ஶ்ருங்கப்ரியாய நமஹ, பப்ரவே நமஹ, ராஜராஜாய நமஹ, நிராமயாய நமஹ, அபிராமாய நமஹ, சுஷரணாய நமஹ, நிராமாய நமஹ, சர்வசாதனாய நமஹ, லலாடாக்ஷாய நமஹ, விஸ்வதேஹாய நமஹ, ஹரிணாய நமஹ, ப்ரஹ்மவர்ச்சசாய நமஹ, ஸ்தாவராணாம்பத்யே நமஹ, நியதேந்திரியவர்த்தனாய நமஹ, சித்தார்த்தாய நமஹ, சர்வபூதார்த்தாய நமஹ, அசிந்த்யாய நமஹ, சத்யாய நமஹ, சுசிவ்ரதாய நமஹ, வ்ரதாதிபாய நமஹ.

0: Om Namah Shivaya. Dear users of Shaivam.org, we are very much delighted to let you all know that due to the shower of grace from Almighty Lord Shiva and the continuous support from esteemed users like you, our Shaivam.org website had passed 26 successful years of service in the world of Shaivam, and it is all set to sustain the same with lot more new features in the forthcoming years as well. Adding to that, like one more diamond embedded to the golden crown, we are pleased to inform the existence of a new radio, Shiva Tattvam, specifically designed to telecast Shaiva discourses. It's a humble request to you to listen that as well and extend your support. Now you can listen all the Shaiva discourses being scheduled in Shaiva Lahari and Thiruneriya Tamilosi radios in Shiva Tattvam radio only. Thanks for your esteemed support. ஓம் நம சிவாய.
1: ஓம் பார்வதி கண்டத்தில் 55வது அத்தியாயம் ஆரம்பம். ஓம் பிரம்மோவாச அதசா பிராமணி தேவி சிக்ஷயித்வா விரதம் சதத் ப்ரோவாச மே நாம மந்திரிய யாத்ராமஸ்யாஸ்ச காரய ததா சுதீச சம்ப்ரோச்ய பிரேமவஸ்ய பபூவசா த்ருதிம் த்ருத்வா ஹூய காலிம் விஸ்லேஷ விரஹாகுல அத்யுச்சைரோதனம் சக்ரே சம்ஸ்லிஷ்ய ச புனஃப் புனஹ பார்வதிபிரோதோச்சைர் உச்சரந்தி கிருபாவதஹ சைரப்ரியா சிவா சாபி மூர்ச்சாமாபசுசார்திதாம் மூர்ச்சாம் ப்ராபுர்தேவபத்யஹ பார்வத்யாரோதனேன ச சர்வாஜருருர்நார்ய சர்வாமாசீததேஜனம் ஸ்வயம் ருரோத யோகீஷோ கச்சன் கோன்யஃப் பரஃப் பிரபுஹ ஏதஸ்மின்னந்தரே சீக்ரம் ஆஜகாம ஹிமாலயஹ ஸஸர்வதனயஸ்தத்ர ஸசிவைஶ்ச த்விஜைஃ பரைஹ ஸ்வயம் ருரோத மோஹேன வத்சாம் கிருத்வா சுவக்ஷசி க்வயாசீத்யேவ முச்சார்ய சூன்யம் கிருத்வா முஹுர்முஹும் ததஃப் புரோஹிதோ விப்ரைர் அத்யாத்ம வித்யயா சுகம் சர்வான் பிரபோதயாமாத கிருபயா ஜ்ஞானவத்தரஹம் நாம பார்வதி பக்த்யா மாதரம் பிதரம் குரும் மகாமாயா பவாச்சாராத் ருரோதோச்சைர் முஹுர்முஹும் பார்வத்யா ரோதனேனைவ ருருதுஸ்ஸர்வ யோசிதஹம் நிதராம் ஜனநீமேன யாமயோ பிராதரஸ்ததா புனஃப் புனிவா மாதா யாமயோன்யாச்ச யோஷிதம் பிராதரோ ஜனகப் பிரேம்னா ருருதுர்பத்த சௌஹ்ருதாஹம் ததா விப்ராஹ சமாகத்ய போதயாமாசுராதராத் லக்னம் நிவேதயாமாசுர் யாத்ராயா சுகதம் பரம் ததோ ஹிமாலயோ மேனாம் த்ருத்வா தைரியம் விவேகதம் சிபிகாம் ஆனயாமாச சிவாரோஹணஹேதவே சிவாமாரோஹயாமாசு தத்ர விப்ராங்கநாஷ்சதாம் ஆதிஜம் பிரததுஃ சர்வாஹம் பிதா மாதா த்விஜாஸ்ததாம் மகாராக்யுபசாராம்ஸ்ச ததௌ மேனா கிரிஸ்ததாம் நானா திரவ்ய சமூகம் ச பரேஷான் துர்லபம் சுபம் சிவானத்வா குருன் சர்வான் ஜனகம் ஜனனீம் ததாம் த்விஜான் புரோஹிதம் யாமி ஸ்திரீம் சதான்யா யயௌ முனே ஹிமாச்சலோபி சசுதோ அகச்ச ஸ்நேஹ வசீபுதஹ ப்ராப்தஸ்தத்ர பிரபுர்யத்ர சாமரஹ ப்ரீதிமாவஹன் ப்ரீத்யாபிரேபிரே சர்வே மகோத்சவ புரஸ்ஸரம் பிரபும் பிரணேமுஸ்தே பக்த்யா பிரசம்சந்தோ அவிஷன் புரீம் ஜாதிஸ்மராம் ஸ்மாரயாமி நித்யம் ஸ்மரசி சேத்வத லீலயா த்வாம் ச தேவேஷி சதா பிராணப்ரியா மம பிரம்மோவாச இத்யாகர்ண்ய மகேஷஸ்ய ஸ்வநாதஸ்யாத பார்வதி சங்கரஸ்ய பிரியா நித்யம் சஸ்மிதோவாச சாசதி பார்வத்யுவாச சர்வம் ஸ்மராமி பிராணேச மௌனீபூதோ பவேதி ச பிரஸ்தாவோசித மத்யாசு காரியம் குரு நமோஸ்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: காட்டகே பிரதம

ஜயாலோகஞ்சரே சாந்தம் லோகஞ்சரே ஜயகம் வேத சேவாய நாம ஜேஜாமே ஜேவாயுஜம் சாத்மே ஜயம் வேதோ வாயோ சாயுஜம்.

பயஸ்வதி சுதுகே சூரமிந்திரம் தந்துன் ததம் பேஷாசா சம்வயந்தி தேவானாம் தேவையாஜதஸ்சு ருக்மே தைவ்யாமிமானாமனுஷ புருத்ராஹோதாரா இந்திரம் பிரதமா சுவாசா மூர்தன்யஜ்ஞஸ்ய மதோனா ததானா ப்ராசீனம் ஜியோதிர்ஹவிஷா வ்ருதாதஹ திஸ்ரோ தேவீர்ஹவிஷா வர்த்தமானா இந்திரஞ்சுஷாணா ஜனா யோன பத்னீஹ அச்சிந்நந்தும்பயாசா சரஸ்வதீளா தேவீ பாராதி விஷ்வதூர்த்திஹ த்வஷ்டாததச்சுஷ்மமிந்திராய வ்ருஷ்ணே பாகோசிஷ்டுர்யஷசே புரூணி வ்ருஷாய ஜன்வ்ருஷாணம் பூரீரேதா மூர்த்தன்யஜ்ஞஸ்ய சமானத்து தேவான் வனஸ்பதிரவா சிருஷ்டோ நபாஷைஸ்மன்யா சமன்யஞ்சாமிதான தேவஹ இந்திரஸ்ய ஹவ்யைர்ஜடரம் வ்ருணானஸ்வதாதி யஜ்ஞம் மதுனா கிருதேனா ஸ்தோகானாமிந்தும் பிரதிஷூர இந்திரோ வ்ருஷாயமானோ வ்ருஷபஸ்தூராஷாட் கிருதப்ருஷா.

அஸ்வினாதேஜாசாசக்ஷுஃப்ராணேன சரஸ்வதீவீர்யம் வாசேந்திரோபலேனேந்திராய ததுரிந்த்ரியம்.

0: ஆப்தம்
1: ஓம் நமசிவாய். You are listening to shaivam.org radio, the 24/7 spiritual channel from shaivam.org.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: வேத சார சிவஸ்தோத்திரம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Music. In this, you are about to listen Shiva Stotiram. The title is Shiva Ayukta Namavali, presented by Kanu Ramaswamy. Thank you. Om Namah Shivaya.

0: நமஹ ஓம் பைக்ஷ கர்ம பராகணாக நமஹ ஓம் பைக்ஷ்ய நாசகாக நமஹ ஓம் பைக்ஷ சராக நமஹ
1: ஓம் நம சிவாய.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, you are about to listen Shiva Stotras. The title is Manaso Ullasa of Srimad Appaya Dikshita, presented by Dr. M. Gokula Krishna Iyer. Thank you. ஓம் நம சிவாய.
4: ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திர ரசித மானசோல்லாச அயி பிராதச்சேத பரமமுபதேசம் ஶ்ருணு மம ஸ்மராரேரர்ச்சாயாம் பட்டுஷு கரணேஷு ஸ்மர ஃபலம் தவைஷாம் ப்ரேஷ்யாணாம் உபரதி க்ருதி ஶ்ராந்தி மஹதி த்வயைகேன ஸ்வாஸ ப்ரஷம ஸமயே கின்னு சுகரம் அதிஸ்தேமா ஸ்பீதான் அபி ஷிகரிணஃ பஶ்ய சலிதான் கியந்தம் வா காலம் கிசலய மிருதுஸ்தாஸ்யதி வபுஹு அசாரேஸ்மின் பூஜாமயி ஹ்ருதய ஶம்போர்ன குருஷே கதே த்ருக்தே லப்யம் கதய ஜடதந்த்ரோபகரணம் இதம் சஜ்ஜீபூதம் க்ருதமிதமிதம் கார்யமதுனேத்யயம் வ்யர்த்தாரம்பஸ்தவ பதமனஷ்யாம்யது கதா சகல்வாகந்தாதே சிவபஜனஹீனஸ்ய சமயஹ சமுத்யன் நிர்கோஷஜ்வலதசநிபாத ப்ரதிபயஹ இதானீமத்யல்பேஷ்வபி ஹ்ருதய கார்யேஷ்வதி மஹான் இயான் வ்யாஸங்கஸ்தே நகலயசி யேன ஸ்மர ரிபும் அதிக்ரந்தத் பந்து வ்யசன ஜலதாவார்த்தி சமயே கியானாகந்தாதே சிவ சிவ ஹதோஸ்ம்யேவ பவதா அயே சேத்தாஸ்திராண்யதிகமவகாடான்யபி முதா நயத்வியாசஜ்யேதாஹ பசுபதி பதாம் போஜ பஜனே ததித்தம் போக்தவ்யம் கலு புனரபி ப்ரேத்ய பவதா மஹத்துஹ்கம் வர்ணக்ரஹண சமயோபக்ரமமிதம் கியந்தோ நாபூவன் ஹ்ருதய பரம ப்ரேம விஷயாஹ புரா ஜன்மஸ்வத்ய க்வகதமிதி ஜானாசி கிமுதான் வ்ருதா மோஹம் பந்துஷ்வஹித பரிணாமம் த்யஜ ஸகே யதா ஸங்காத் தோஷாத் ஸ்மரசி ந கதாபி ஸ்மர ரிபும் அமீசேத் புத்ராத்யாஹ தவ பிருஷதரம் ப்ரேம விஷயாஹ பவிஷ்யந்தோ நஸ்யுஹோ கிமு ஜட ததா பாவி ஜனனே சதைவ த்வை ஏவம் சமுபசித ராகே கத பயே கதா ஶம்போஷ் சிந்தா பவதி பவபீதி ப்ரஷமனீ அநாப்ருச்ய ஜ்ஞாதீன நிஷருதிதோ சூனநயனான் கதிஹ் கானஸ்தாதேத்யதி கருணமக்ரே விலுடிதான் அவஶ்யம் கந்தவ்யம் கலு ததஹிதானாமபி புரஹ ததத்யைவ ஸ்நேஹம் த்யஜ ஹ்ருதய தேஷ்வர்ஜகிரிஷம் த்வயா கர்ப்பே மாதுர்யதிஹ சரிதம் சிந்திதமபூத் ததா லோச்ய ஸ்வாந்தே வ்ரஜ ஶிவமகார்யே த்யஜ ருசிம் கதோ நாஶம் மூர்க்ஹ க இவ கலு வித்தார்ஜன தியா மஹோதாரம் த்யக்த்வா प्रभुवरमृणादानरसिकः अपथ्यादाहारात् अपि तव कियन्मानसभयम् मुहूर्तावस्थायि ज्वरजठरभारादिकरणात् अमुष्मादश्रान्तप्रवितभवव्याधिजननात् महेशे वैमुख्यात् किमिति न भयं किञ्चिदपि ते इयन्तं कालं ते नियतसहवासेन जनिता किमीषन्नास्त्यन्तःकरणमयि सौहार्दकणिका यथेच्छं भ्रान्तत्वं विहरविषयारण्यकुहरे भज श्रीपादाब्जं सकृदपि पुरारेरनुदिनम् स्थितोऽस्मि त्वां पश्यंश्चिरमभिदयैवं तव कृते मदर्थासुस्थाणोर्हृदयपरिचर्यासु विमुखः इदानीं निर्भिण्णोऽस्म्यलमुपगतस्तेऽद्य समयः यदात्मन्नप्यास्थां जहति सुहृदर्थे कृतविदः उपायं ते चेतः परमुपदिशामि स्मररिपोः पदाम्भोजद्वन्द्वे परवशतया रज्यसि यतः अवश्यं भोक्ति

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

ஜேகஸ்யாதிஜேபுனப்பரிஜாத்மவேமத்யேகதஹஸ்யசம்பத்யேகதஹயேரமாதானம் சம்ராஜ்யகஸ்தத்கமஹஸ்தத்சென்னுத்தஜேகஸ்தரக்ஞஜேபசுமதேபசுமதாசுமத்தாஜம்.

சத்பாவத்திருத்தலே பரபக்தி தத்துவம் உந்தி பர. பகவான் சேஸ் வித்தவுட் கெட்டிங் செப்பரேட்டட் ஃப்ரம் காட் யூ மர்ஜ் யுவர் இமேஜ் இன் காட் பிகம் ஒன் வித் ஹிம் ரிமெயின் ஆஸ் காட் நாட் செப்பரேட் ஃப்ரம் ஹிம் த பபுள் ஹேஸ் டு பிகம் ஒன் வித் ஓஷன் டு ரீ ஓன் இட்ஸ் க்ளோரி. So too the ego has to merge with the self to become, to put a stop to all suffering, all the miseries. So Bhagavan said, Abhinnamayirupum. This is Bhagavan's teaching. And you see Arunachala, the only prayer that we should have, or ultimately when the bhakti reaches its finishing point, that prayer will naturally arise within us that we will not desire to have the separation. Inwardly, the prayer will be awakened by the inner being to God, that Lord, let me not live apart from you. Let me not live separate from you. Make me merge with you. Make me one with you. If I keep myself away from you, all troubles will come, all suffering will come. I will have ego. If we are away from God, we cannot avoid ego. As a bubble, you will have ego. Only if you become ocean, you will not have ego. So, abhinnamayirupom. Bhagavan said, let us not have that bhinna bhava, that bheda bhava. Let us, the abhinna bhava remain, advaita bhava remain. Let not any ego assert itself. It is, see, advaita is not to become God. It is to have no image separate from God. You have no personality apart from God. Isha vasyamidam sarvam. People mistake that advaita means, I say I am God. It is not that I am God. There is no I away from God. There is no I apart from God. God alone is there as the world, as the jiva, as experience, as everything. Isha vasyamidam sarvam yatkinja jagatyam jagad tena tyaktena bhunjithaha ma gridaha kasya sviddhanam. In Aksharamana Mala, one place Bhagavan says, like a ordinary practitioner, seeker, Bhagavan tells, complains Arunachala. Arunachala, through all the senses, thieves are entering inside my house. They want to steal the inner treasure. Are you not there inside inside the heart? Only if the owner of the house is not there, thieves can enter. So they are entering. Just like this, one song is there. ஐம்புல கல்வர் அகத்தினர் புகும்போது அகத்தி நீ இல்லையோ அருணாச்சலா. அகத்தில் நீ இல்லையோ இஸ் த வேர்ட். யூ கேன் ஆல்சோ ப்ரொனவுன்ஸ் இட் அகத்தி, தட் இன்னர் ஃபயர். யூ ஆர் த ஃபயர் இன் சைட். ஆர் யூ நாட் தேர் அருணாச்சலா? தென் த நெக்ஸ்ட் சாங், இட் இஸ் லைக் ஜஸ்ட் ஸ்லிப்பிங் ஃப்ரம் தட் சென்டர் அண்ட் அகெயின் கம்மிங் டு சென்டர். த நெக்ஸ்ட் சாங் பகவான் சேஸ், ஒருவனா முன்னை ஒழித்தவர் வருவார். பகவான் சேட், அருணாச்சலா, ஐ கேவ் ஏ ராங் கம்ப்ளைண்ட் டு யூ. நத்திங் இஸ் ஹேப்பனிங் பிகாஸ் தி தீவ்ஸ் ஆர் ஆல்சோ யூ, த மைண்ட் இஸ் ஆல்சோ யூ, த பர்சன் அஃபெக்டட் இஸ் ஆல்சோ யூ, த வேர்ல்ட் இஸ் ஆல்சோ யூ. ஒருவனா முன்னை, ஓன்லி யூ எக்ஸிஸ்ட், ஐ டோன்ட் எக்ஸிஸ்ட். நோ சென்சஸ், நோ சென்சரி ஆப்ஜெக்ட், நத்திங் எக்ஸிஸ்ட். ஏகமேவ அத்விதீயம் நேஹ நானாஸ்தி கிஞ்சன. ஒளித்தெவர் வருவார் உன் சூதே, தென் வை டு யூ ஃபீல் லைக் திஸ்? தேட் இஸ் மாயா, தேட் இஸ் சூது. வென் ஐ சி டுவாலிட்டி, வென் ஐ சி ப்ளூராலிட்டி, தேட் இஸ் டிசப்ஷன். பகவான் சேஸ் சூது, சூது மீன்ஸ் டிசப்ஷன். தேட் இஸ் யுவர் மாயா அருணாச்சலா. சோ லெட் அஸ் நாட் ஹாவ் சூது, லெட் அஸ் ஹாவ் that one knowledge, that one truth, that Arunachala alone is. Everything is Arunachala Swarupam. Bhagavan taught his mother that everything is Arunachala Swarupam. Everyone is

அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம் யதோ மம ஆத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சித் அஸ்தி யதா தவேஷ்டம் குருமாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி ஹர நம.

ஜந்தேவந்தி ஹரிதோ பகிஷ்டாச்சதமஸ்வாயதேவாக்தவர்வே சுகம் கோரியம் சுமந்தோரம் சோனம் வந்தே மகிழ்ச்சவாகினம் ஜந்தேவந்தி ஹரிதோ பகிஷ்டாச்சதமஸ்வாயதேவாக்தவர்வே சத்தோரியோ ஹரிதோ ஜாதமேரசேகிரம்யத்தஜோபிஹதீரயுத்தா ோயோஸ்வரோஸ்வரோமோஷோரீரீரோயீரஸ்மோபுவீஸ்மா

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

0: ओम नमः शिवाय।
1: यू आर लिसनिंग टू शैवम.org रेडियो, द 24/7 स्पिरिचुअल चैनल फ्रॉम शैवम.org।
2: திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர், யூ ஆர் அபவுட் டு லிசன் ஸ்ருதி சுக்தி மாலா பிரசன்டட் பாய் சாந்தா சுந்தரராஜன், திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய்.